அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 மெகாஹெர்ட்ஸ் 96.6 கேப்பன் பள்ளி வரிசைகள் எல்லாம் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சாரங்கம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. வடக்கமாக காலைதோறும் இதரத்தில் இது சேனல் உங்களை வழக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி. ஒவ்வொரு சிறிய புன்னகையும் ஒருவரின் இதயத்தை தொடும். யார் மகிழ்ச்சியாக பிறக்கவில்லை, ஆனால் அனைவர் மகிழ்ச்சியை உருவாக்கும் திறனுடன் பிறந்திருக்கின்றோம்.

0: இன்று காலை சிந்தனை மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை, நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புவார்கள். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை உங்களை அதிகமாக காயப்படுவார்கள். நீங்கள் சந்தோஷத்தில் இசையே ரசிப்பீர்கள், ஆனால் சோகத்தில் பாடலின் வரிகளை உணர்வீர்கள். மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்களை மதிப்பதில்லை. இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல, உன்னை பெற்ற தாயை தவிர.
1: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
0: 1993 ஆண்டில் இவர் மாதத்தில் 16 தேதி வெளிவந்த தமிழ் திரைப்படமாக படத்தின் பெயர்

பொன்னுமணி. இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் திரைப்படத்தில் நடிகர் கார்த்திக், மேலும் காலன் சென்ற நடிகர் சௌந்தர்யா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரம் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சேமித்தவர் சின்ன

0: ஒருவர் செய்த உதவியை மறக்க கூடாது, ஆனால் ஒருவர் செய்த தீமையை உடனே மறந்துவிடு நல்லது. It is never good to forget a kindness. It is better to forget a wrong immediately.
1: Evergreen songs with Ajay Sundaram on Tenisiyarangam.

அனைவருக்கும் எமது ஓரம் ஸ்ரீவாந்தொழியில் இந்த அதிகாலையில் வர்க்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வரவிற்கின்றோம். சரி, நீங்கள் நல்ல இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். வீக்கெண்ட் முடிஞ்சது, மறுபடியும் இந்த திங்கக்கிழமை வந்துவிட்டது. மறுபடியும் பள்ளிக்கு போக வேண்டும், மறுபடியும் வேலைக்கு போக வேண்டும் அல்லவா? எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையன் இனிய நல்வாட்டுக்கள். மேலும் எங்கு போனாலும் பற்றமணங்க போங்க.

கதை கவலைகளை அங்கேயே விட்டுவிட்டு இன்றைக்கு ஒரு புதிய பக்கத்தை திறப்போம். காலை சூரியன் சொல்லும் செய்தி ஒன்றுதாம், நேற்றை மாற்ற முடியாது ஆனால் இன்றைய நாளை அழகாக மாற்ற முடியும்.

0: Stay tuned with your best music on Tennis Arangam with Arjisundaram.
1: அம்மா இன்றைக்கு சிரித்த முகத்துடன் இறந்தரங்கள் நல்ல எண்ணங்களை நடத்தி கொண்டிருங்கள். நமக்காகவும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் ஒரு நல்ல வார்த்தை உருவாக்குவோம். மேலும் இன்றைக்கு பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை, வேலைக்கு செல்லும் நண்பர்களை, வீட்டில் உங்கள் கடமைகளை தொடங்கும் அன்பு உள்ளங்களை இந்த திங்கட்கிழமை உங்கள் அனைவருக்கும் வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக அமையட்டும்.

அமைந்தது காலையில் சூரியன் தோழிடை உடைக்கின்றது. மேலும் எமது ஆரம் ஃப்ரீவான் ஒளியில் உங்களுக்காக இசை மழை போடுகின்றது. உங்களுக்காக செஷன் 8 மணி வரை. நம்ம நேற்று நமக்கு எப்படி இறந்தது என்பது முக்கியமில்லை, இன்று நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். சில நேரங்களில் வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு எதிராக நடப்பது போல தோன்றலாம், ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மழை எப்போதும் பெய்து கொண்டே இருக்காது, அதற்கு பிறகு வானவில் நிச்சயம் வரும்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு திங்கக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி இன்றைக்கு சசுயதுத் மோரை சேர்ந்த திருமதி அசோதா வீரந்தா அவரது பிறந்தவிழாவை கொண்டாடுக்க அவருடைய துணைவன் சச்சுதா மேலும் மகன்மார் நீதன் மோகன் மருமகள்மா சிவானி யோகினி மேலும் பிற சிவியன் இசைவானன் குவன்ன அம்மா பொன்னு சங்கிலி மேலும் அக்கா வினோதா அத்தம் தம்பி அத்தி சிலோன் வீரன் சங்கிலி கிருஷ்ணன் நாயர் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் நேற்றுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு கப்மலையை உரை சேர்ந்த ஆசிரியை அமந்த வைத்தியலிங்கா அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் கவினன் மகள்மார் மோகனம் நல்வெடி மேலவாத்தி அஞ்சலி வைத்தியலிங்க குடும்பத்தார் ஆகியோரின் சார்பு நட்டுகளை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த படனை நாம் சஞ்சுயதுத்மோ உரை சேர்ந்த ஜெகன் நவிசன் முக்கியன் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். அம்மா நந்தா அப்பா அபேல் நீதன் மோகன் ஐவன் மேலும் SSTDS ஆர்ட்ஸ் அகாடமி மாணவர்கள் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் சிறப்பாக இந்த பாடலை நாம் நியூயார்க் ஊரைச் சேர்ந்த கிசந்தன் தேசிகா மீது ரிஷ்ணா அஸ்லே மேலும் நிலேஷ் ஓவன் சுரையா கேஷினி அயூஷ் குடகன் அண்ணாபி லட்சுமி மேலும் தியான் மோதிமுத்து சதயன் வெங்கடல பிள்ளை பைத்திலிங்கம் குடும்பத்தார் மேலும் பிச்சுபாவூரைச் சேர்ந்த நாயக்கன் முத்துசாமி முந்துசுவாமி குடும்பத்தார் ஆகியோருக்கும் அம்புடன் நாம் ஆகியோரின் சார்பிலும் நம்பட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் சான்வி நீலனா நெல்சன் கோவிந்தன் ரேசன் ஜோய்வன் மேலும் அப்பாய் மேலும் அப்பா வீரன் முன்னிசுவாமி லோனா வானா குப்பன் ருவிசன் சீனிவாசன் குவிலன் ஹரி முத்துசாமி மேலும் வனிதா கிருஷ்ணசாமி திருவதி ஆறுமுகம் ஷாலினி நாயக்கன் ஆகியோருக்கும்புடன் நாம் வடகேகின்றோம். இன்றும் ஷாமினி ஊரைச் சேர்ந்த திரு விஸ்வன் பழனி புந்துசுவாமி அவர் இந்த பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மனைவி அமுதா மணி மேலும் நித்ரன் கவியாசு வள்ளி அண்ணன் வேலன் செல்வி கீர்த்தனா யுவேதன் புந்துசுவாமி ரவிதோசி ஊரைச் சேர்ந்த புந்துசுவாமி குழுவத்தார் மேலும் வாக்வா ஊரைச் சேர்ந்த புந்துசுவாமி

கொடுத்தார் குத்தன் கொடுத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனில் நாம் புலகு சென்ட்ரல் பாக் ஊரைச் சேர்ந்த பி வீராசாமி தனது பிறந்தாவட்டை நம் அன்புடன் வணங்கிடும். மேலும் அமலன் மாமன் முகம் அண்ணன் திலன் வீராசாமி கொடுத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

நம்பர்களை சேர்ப்பகுந்தபடியே நாம் கொக்கபால் வசிக்கும் புபுல் தமிழா மேலும் இந்திரன் நிலையான மெலிசாதி ஆகியோரும் உடன் நாம் அடங்குகின்றோம். இந்த திங்கள் காலை நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மனமான நன்றிகள். இந்த புதிய வாரம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நிம்மதி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வெற்றியை கொண்டு வரட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.